0: ஓங்கி உயர்ந்த கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று சொல்கிறான். கம்பமே உயர்ந்தது, ஆனால் அந்த கம்பம் ஓங்கி உயர்ந்தது என்று சொல்கிறான். ஓங்கி உயர்ந்தது என்று சொன்னால் அது எந்த நிலையிலும் தாளாது என்று கூறுகிறான். அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் தி டாலஸ்ட் பீக் அண்ட் சே வந்தே மாதரம், மை ஹெட் வில் நெவர் பவ், மை ஹெட் வில் பவ் ஒன்லி ஃபார் தி நேஷனல் ஃப்ளாக் ஆஃப் மதர் பாரத். தட் இஸ் தி இஸ் போயட்ரி தட் கிரியேட்ஸ் தி நேஷனலிசம் அண்ட் பேட்ரியாட்டிசம் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. These words of Bharati celebrates the eternal courage of the Indian mind and the glory of the flag of our Mother Bharat. The Har Ghar Tiranga campaign carries forward this very spirit by bringing every citizen together under the national flag, one motherland and one common destiny. Bharat is one. And as I said, it will be one forever. Let every home proudly display the Tiranga, and let every heart carry the values it represents. May the tricolor continue to inspire us with courage, unity, and positive hope. May the legacy of this brave men and women who sacrificed everything for the freedom will guide us and we build a stronger and more developed Bharat. Why we always talk about Viksit Bharat? For one single reason: we want to be so powerful. Not to dominate or instruct or dictate the terms to others, but no one should dictate terms to us. India is always generous. Our generosity has ruined us in the past. That it should not be. But we should not want to reduce our generosity. Our generosity should grow further. But at the same time, we should be very careful all the time. That is the oath, that is the pranya we should take in mind today. And with these words, I thank everyone for giving me this opportunity to be with you on this great morning. May this legacy of the brave men and women who sacrificed everything for our freedom guide us as it is guiding today. It will be guide us forever. Jai Hind, long live Mother Bharat. Bhakt Bhakt Dhanabad. Thank you.
1: Thank you for your address, sir. Our sincere gratitude for your inspiring words, guidance and blessings. अब मैं भारत के माननीय उपराष्ट्रपति जी एवं मंचासीन विशिष्ट अतिथियों से विनम्र निवेदन करती हूं कि वे कृपया अपने निर्धारित आसनों पर विराजमान होकर इस अवसर पर प्रस्तुत किए जाने वाले सांस्कृतिक कार्यक्रम की गरिमामयी प्रस्तुतियों का अवलोकन करें।

4.38 மீட்டர் 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆடி திங்கள் 24ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒளிவிழா வரும்.

குறிலமுதம் அறத்தான் வருதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. பொருள் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. மீண்டும் குறள் அறத்தான் வருதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. குறள் எண் 39 அதிகாரம் அறன்.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமான மழை பெய்யும். மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ஹட்பே நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பம்போக்கா நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 1 மணிக்கு ஸ்ரீ

உச்சியபுரம் வந்து சேரும். எம்பி ஸ்ட்ரைட்லைன் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஷகீதி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ரோனி லட்சுமி நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது தகவல் நேரம். நேர்களே, ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் ககோரி ரயில் இன்சிடென்ட் குறித்த தகவல்களை கேட்கலாம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக 1925 ஆகஸ்ட் 9 லக்னோவிற்கு அருகிலுள்ள ககோரி என்ற இடத்தில் நடத்தப்பட்ட ரயில் கொள்ளை சம்பவமே ககோரி ட்ரெயின் இன்சிடென்ட் ஆகும். இந்த வீரமிக்க சம்பவம் நடந்து 101 நிறைவடைகின்றன. இந்த தைரியமான நடவடிக்கையை இந்துஸ்தான் குடியரசு சங்கம் HRA என்ற புரட்சிகர அமைப்பு திட்டமிட்டு நடத்தியது. சுதந்திர போராட்ட பணிகளுக்காகவும் ஆயுதங்கள் வாங்குவதற்காகவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பணத்தை கைப்பற்றுவதே இவர்களின் முக்கிய நோக்கமாகவே இருந்தது. ஷாஜஹான் போரில் இருந்து லக்னோ நோக்கி சென்ற 8 ரயிலின் சங்கிலியை இழுத்து நிறுத்தி பிரிட்டிஷ் அரசுக்கு சொந்தமான பணப்பெட்டியை புரட்சியாளர்கள் பறிமுதல் செய்தனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை இந்துஸ்தான் குடியரசு சங்கம் HRA என்ற புரட்சிகர அமைப்பைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் திட்டமிட்டு நடத்தினர். பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுத போராட்டம் நடத்தவும் ஆயுதங்களை வாங்கவும் இந்த அமைப்பிற்கு பெருமளவில் நிதி தேவைப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பொது பணத்தை கொண்டு செல்லும் ரயிலை வழிமறித்து கொள்ளையடிக்க புரட்சியாளர்கள் முடிவு செய்தனர். இதனால் ஷாஜஹான் போரிலிருந்து லக்னோ நோக்கி சென்று கொண்டிருந்த 8 கொண்ட டவுன் ரயிலை குறிவைத்தனர். ரயில் ககோரி ரயில் நிலையத்தை கடந்தவுடன் புரட்சியாளர்கள் ரயிலின் அவசர சங்கிலியை இழுத்து நிறுத்தினர். அரசாங்கத்தின் கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அரசு பணம் புரட்சியாளர்களால் வெற்றிகரமாக கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவத்தின் போது துரதிருஷ்டவசமாக அகமது அலி என்ற பயணி ஒருவர் தற்செயலாக துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் அரசு தீவிர தேடுதல் வேட்டியை நடத்தி நாடு முழுவதும் 40 மேற்பட்ட புரட்சியாளர்களை கைது செய்தது. இதன் மேல் நடத்தப்பட்ட புகழ்பெற்ற ககோரி சதி வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சச்சீந்திரநாத் சன்னியால் உள்ளிட்ட பல புரட்சியாளர்களுக்கு அந்தமான் சிறையில் அடைக்க ஆயுள் தண்டனை மற்றும் கடுமையான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டன. இந்த சம்பவத்தின் முக்கிய தளபதியான சந்திரசேகர் ஆசாத் மற்றும் போலீசாரிடம் சிக்காமல் தப்பியோடி தனது பயணத்தை தொடர்ந்தார். கடந்த 2021 உத்தரப்பிரதேச அரசு இந்திய வரலாற்று நிகழ்வின் மாண்பை காக்கும் வகையில் இந்த பெயரை ககோரி சதி வழக்கு என்பதிலிருந்து ககோரி ரயில் நடவடிக்கை என அதிகாரப்பூர்வமாக மாற்றியது. ஏனெனில் சதி என்ற வார்த்தை இந்திய சுதந்திர வீரர்களை இழிவுபடுத்தியது போல் பிரிட்டிஷாரால் பயன்படுத்தப்பட்டதாகும். ஆம் நேர்களே, இன்று ககோரி ட்ரெயின் இன்சிடென்ட் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது.

சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு ஒரு நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம் உங்கள் கதை இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு உங்கள் கதை நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

வணக்கம் அன்பு நேயர்களே, எட்டாத உயரங்களை எட்டி தொடாத சிகரங்களை தொட்டு வாழ்வில் வெற்றி கொடி நாட்டுவோம் என்ற சிந்தனை வரிகளோடு நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சிக்கு போகலாம் நேயர்களே. ஆம் நேயர்களே, என்றுமே நம் மனதை விட்டு நீங்காத பழைய திரைசை பாடல்களோடு கேட்டு ரசிக்கப் போகிறோம். காலங்கள் மாறுகிறது, மனிதர்களின் வாழ்க்கை மாறுகிறது, இசையின் வடிவங்களும் மாறுகின்றன. ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை கடந்து தலைமுறைகளை தாண்டி நம் இதயங்களில் இன்றும் வாழ்கின்றன. அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத மனதை வருடும் பழைய திரை இசை பாடல்களை நினைவு கூறும் நிகழ்ச்சிதான் நெஞ்சம் மறப்பதில்லை.

நேர்களே, நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒவ்வொரு பாடலும் ஒரு கதை, ஒவ்வொரு வரியும் ஒரு கவிதை, ஒவ்வொரு இசையும் ஒரு நினைவுதான். இம்மூன்றும் ஒன்றாக கலந்த காலத்தால் அழியாத பாடலாக இது 1979 வெளியான சிவந்த மண் திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குழுவினர்

நேர்களை தொடர்ந்து ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கண்ணதாசன் போன்ற கவிஞர்களின் வரிகள் வாழ்க்கையை புரிய வைக்கின்றன. இசை என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது உணர்வுகளின் மொழி என்பதை உணர்த்த வருகிறது. 1972 வெளியான ஒரே வானம் ஒரே பூமி திரைக்காக TM சௌந்தரராஜன் குழுவினர்

நேர்களை தொடர்ந்து நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத திரைப்பட பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிலும் பழைய பாடல்களை கேட்டாலே சிறு வயது நினைவுகள், குடும்பத்துடன் ரேடியோ கேட்ட காலம், திரையரங்க அனுபவங்கள் எல்லாமே மனதில் மலர்கின்றன. ஆண்மையர்களே, 1978 வெளியான கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன திரைக்காக வாணி ஜெயராம் குழுவினர்

நேர்களை தொடர்ந்து நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரையிசை பாடல்களை எவ்வளவு முறை கேட்டாலும் சலிக்காதவை. பழைய திரையிசை பாடல்களின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா நேர்களை? அந்த பாடலில் உயிர் இருக்கும், இசைக்கு அமைதி இருக்கும், குரலுக்கு உணர்வு இருக்கும். அதனால்தான் பழைய திரையிசை பாடல்கள் இன்றும் நம் மனதில் வாழ்கின்றன. அப்படிப்பட்ட பாடல் வரிசையில் தொடர்

நேர்களே, நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் நிறைவாக ஆயிரக்கணக்கான பாடல்கள் வெளியாகின்றன. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான ஒரு பாடலை இன்று நாம் முணுமுணுத்து பாடுகிறோம். ஏன் தெரியுமா? அந்த பாடல்கள் நம் மனதோடு பேசின. அவை காதுகளுக்கு எழுதப்படவில்லை, இதயங்களுக்கு எழுதப்பட்டவை. ஆம் நேர்களே, எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காக TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி குழுவினர்

நேர்களே, இசை என்பது காதுகளுக்கான இன்பம் மட்டுமல்ல, அது மனிதர்களின் மருந்தும் கூட. காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் சில பாடல்கள் மட்டும் நம் இதயங்களில் என்றுமே நிலைத்திடும். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை அன்போடு நேசிப்போம். இன்றைய நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் காலத்தால் அழியாத இனிய பாடல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.